நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 819 கிலோஸ் மதிலைகளில் வியாழக்கிழமை தோறும் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மங்கையரொளி எனும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இதோ பக்தி பாடல்.

எந்தெந்த காய்கறிகள் சாப்பிட்டால் என்னென்ன கிடைக்கும் நன்மைகள், காய்கறிகள் பயன்கள், எந்தெந்த காய்கறிகளில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்துள்ளது என்பதையும், அந்த காய்கறிகளில் உள்ள மருத்துவ குணங்களையும், என்ன நோய்க்கு என்ன காய்கறிகளை சாப்பிடலாம் என்பதை பற்றி இங்கு நாம் தெரிந்து கொள்வோம்.

வாழை தண்டு பயன்கள். வாழை தண்டு வாரத்தில் ஒருமுறை சாப்பிட்டு வர சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கரைக்க உதவுகிறது. சிறுநீர் எரிச்சலை குணப்படுத்தும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும். குறிப்பாக வயிற்று புண்ணை குணப்படுத்தும் சிறந்த இயற்கை உணவு இந்த வாழைத்தண்டு தான்.

வாழைப்பூவில் நிறைந்துள்ள சத்துக்கள் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் பி, சி, நார்சத்து. வாழைப்பூவை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனையே சரி செய்யும். பெண்கள் இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய், கோளாறு, வெளிப்படுத்தல், வயிற்று வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். வாழைப்பூவை தினமும் சாப்பிட்டு வர இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து இரத்தத்தை சுத்திகரிக்கும். இரத்த அழுத்தம், இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும்.

வாழைக்காயில் நிறைந்துள்ள சத்துக்கள் இரும்பு சத்து வைட்டமின் ஏ பி சி பொலிக் அசைட் பொட்டாசியம் வாழைக்காயில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் சிறிய குழந்தைகள் என்று அனைவருமே சாப்பிடலாம் குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாழைக்காயை வாரம் 3 முறை சாப்பிட்டு வந்தால் உடலில் இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து

பாகற்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பாகற்காய் குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. பாகற்காயில் உள்ள பிட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் கண் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக உள்ளது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் கண்களுக்கு ஏற்படும் பாதிப்பில் இருந்து உங்களுக்கு பாதுகாக்கும்.

பீட்ரூட் நிறைந்துள்ள சத்துக்கள் மக்னீசியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், ஜிங்க், இரும்பு சத்து மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. ஆல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பீட்ரூட்டை ஜூஸ் செய்து தினமும் அருந்துரு வர இந்த ஆல்சர் பிரச்சனை உடனே சரியாகிவிடும். இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பீட்ரூட்டை சாப்பிடும் உணவில் சேர்த்து வர இரத்த சோகை பிரச்சனை சரியாகிவிடும்.

கரோட்டில் நிறைந்துள்ள சத்துக்கள் கரோட்டில் வைட்டமின் ஏ புரதம் கொழுப்பு தாடுக்கள் நார்சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் மக்னீசியம் சோடியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது கரோட்டில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வை குறைபாடு மற்றும் கண் பொங்குடல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய மிகவும் பயன்படுகிறது வைட்டமின் ஏ குறைபாடினால் சரும வறட்சி நகம் உடைவது மற்றும் மூடி உதிர்வது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எனவே கரோட்டில் உள்ள வைட்டமின் ஏ இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய மிகவும் பயன்படுகிறது எனவே தினமும் உணவில் அடிகளவு கரோட் சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது ஜூஸ் செய்து குடிக்கலாம்

அன்பர்களை நாம் அளித்து வந்த இன்றைய மங்கையோரொளி என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 மற்றும் 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் எனிசை பாடல்களும் மற்றும் அவ்வையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வருடைய அன்பர்களே, இந்த வியாழக்கிழமை என்னும் நன்னாளில் நாங்கள் சிவபெருமானை

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் அறவ மாட்டேல் என்றார் ஔவையார். அதாவது பாம்பை பிடித்து விளையாடக்கூடாது. பாம்பு இங்கு என்பது கெட்டவர்களோடு நாம் இணையவே கூடாது என அறியலாம். ஔவையார் said in the book of Aathichoodi, don't play with serpent. So let us follow the pathway of ஔவையார். அடுத்து வருவது என் இசைப்பாடல்கள். இதோ முதல் முதலாய் இந்த பாடலை சிறப்பாக இளைஞர்களே உங்களுக்கு தருகின்றோம்.

இங்கே தான் இருக்கிறீங்களா? இதோ ஏனோ கண்கள் உன் முகமே வரைகிறது. இந்த பாடலை சிறப்பாக ஃப்ளக்கூரைச் சேர்ந்த எங்கள் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

இளைஞர்களை, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதோ அடுத்து யாரோ யார் இந்த பாடலை சிறப்பாக இந்த நாட்டில் இருக்கும் இளைஞர்களை இது உங்களுக்கே சமர்ப்பிக்கின்றோம்.

வருடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி எனும் தமிழிகற்றி விஜய் நடிகர் படத்தில் நடித்துள்ள பாடலுடன் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.